செக்குன் அக்குமையா பல்லங்கியா அக்குமையா போரேன் அக்குமையா பல்லங்கியா அக்குமையா செக்குன். En coautoría con Daniel Echavarría, Karol G nos canta Mientras me huro del Cora, género tropical.